0: திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ். செமட்டு அத்துதுன், கமனட்டு ஜவையதுன், ரட்டட்டு பனதுன், திஸ் வசருக்கு விசிஷ்டத்வே அபிமானய, பீப்பிள்ஸ் லீசிங், விஸ்வாசே பிரமுகயா.
1: ஃபினிஷிங் வஹலா கிளேஸ் கலர் ஆஃப் ப்ளோ வெஜபெனா. சிப் பெதகனி, கல் பவதி, அவலக்ஷண நோவி, ஓயாத் பாலிட வாஷிங் வின்ன, ஃபினிஷிங் வஹலாக் நாம் கலர் ஆஃப் தமாய்.

0: திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ் திஸ்வசருக்கு விசிஷ்டத்தை அபிமானிய பீப்பிள்ஸ் லீசிங் விஸ்வாசி பிரமுகையா
1: அனுக்ரஹாய
2: දුක්ඛදායක අවසානයක්ද සතුටුදායක අවසානයක්ද
3: සතුටු සතුටුදායක අවසානය
2: ආ හේමද
3: ඔව් ඔව් ඩ්‍රාමා එක ඉක්මනට ඉවර වුණා කියලා හැමෝම සතුටු වුණා
2: ඈ